திரலை பாவனை அக்கர் ஜூரியான் சக்கியான அக்கர் ஏக பசான் சப்த சத் கா சப்த கபீரா கஹை பண்டத ஹுயே சோ அன்பரஹை பண்டத லோகை கஹு வியவஹார் ஜானவந்த கஹு தத் விசார் ஜாங் கா ஜீ ஜைசி புத்த ஹுயி கஹை கபீர் ஜானேகா சோயி ਇੱਕ ਓਅੰਕਾਰ ਸਤਿਗੁਰ ਪ੍ਰਸਾਦ ਰਾਗ ਗੌੜੀ ਥਿੰਤੀ ਕਬੀਰ ਜੀ ਕੀ ਸਲੋਕ